கடல்களொந்தாதொடம் பொடவிகபையாதொடம் விடுதிருள நெம்மதிய விடுகாபரிக்கைய கடல்களொந்தாதொடம் பொடவிகபையாதொடம் விடதிருள நெம்மதிய விடுகாபரிக்கைய கடல நெற தகுவது பொடவி தூள் இடியுவது கடுவிருவதெல்ல கம் மங்குத்திம்ம கடல நெற தகுவது பொடவி தூள் இழியுவது கடுவிருவதெல்ல கம் மங்குத்திம்மா.